பாங் தூரப்பக்காலதோ மதுதா அதுகும் லப தம்பாகதுதா மந்தோ ஹங்குய் மச்சாதோ மதுனா நுக்ஷாமபி பி பி பி ஹோனலெனம்பது ஊடேரக பிராமண கலி மசிதி கம்தோ ஓ ஜானோனே ஹைதன கலப்ப காலதோ கோயிலில்லைது ஏங்கப்ப மத்தம் நதி பிக்ரபல்லில்லதோ மதுன தானரப்பா லில் கீபதகி ஹங்குயதோ மதுனா மகி தம்பாகதோ மது சோங்ஜலப்ப மது கல்லுரேரக பிராமணா ஹே மந்தோ ஹங்கோய் மச்சா நங் கரி கலங் ஹௌஜிக்தி ஐ லேரே நங்கி ஜீவ ஐன கண்பீரகனி சே சே சே ஹாய்தனா அதுகும்லப ஹங்கோய் அசே மசிவு பிராமணி நாக்த சும் லைதன சாரே பிராமணங்க சாரே சலே பிராமணங்க சலி நாம் சோலே பிராமணங்க லோயின நாம் சோலே பிராமணி நாம் சோமசே மசி பாவா ஹங்கோய் மச்சா அது நுக்தி கி தௌர பண்ணி நா ஹை மாகி மறு அந்த கோங்கன நாம் சூலி அசும்ன லைரக்பசே மசினா பிரபோ அதுகும் லபா கர்கமுனியசே மசினான் ஏகதின் நோமதி மீகி ஜெய்க அமச்சத்தவையாதி ஹேதன ஜெய்கல்லி முனியன ஜெய்கல்லி ஹிங்கை மத்தமசே மசி மத்ததா லில்லதோ மதுன சங்சல்லக்தனா பிராமணசே மசினங் நகான் மக்கை ஞாக்ஷியந்துன லைபினி ங்கசிதி மகாலைத்திரிங்கை மத்தம் அசே மசிதா ஐ சிஞ்சா ஹங்குவதோ மதுமக்த உச்சாருகே ஹைதனா அதுகும் லவல்லில்லதோ மதுன சொப்போலில்லதுன சங்சலக்பா மது ஊரேரக மந்தோ ஹங்குய் மச்சாதோ மதுன மாகி ஜீவதோ ஹிங்னபகித மக்தா பிராமண்கி காங்போக் சங்கதோ மதுகி அதுகும் லவ உரா ஹும்தாங்கதோ மதுகி அஹோபதோ மதுத சங்சேலேரக இதே லின்ன தௌரிப மதவதோ மது இயங்கன லைஹரே பிரபு லின்ன தௌரிப மதவதோ மது ஹங்கோயதுன இயங்கன லைவா லில்ல சின்னதி பிராமணு சுலைத்தி ஹங்கோயது கதாச்ச கிரகே இச்சிஞ்சாங்னி ஹங்கோயது கோய் தி ஏ தீபத ஹங்கோய் தீவ பங்கிரி லில்ல சின்ன கலி மசி பிராமண சேப் மசி லைதீப மக்கைதி ஐன ஹங்கோய் மச்சா சேவன்சி சாவ பங்கோய் அதுனதி பிராமணசி ஹாலகி ஹாய்வசி லில்லசின் கல்லக பிராமண சாகதபா ஹோரே ஹல்லியேரக அச்சாகதவ சங்கோ மதோ மது உல்லில்லது நான் சங்கோங்கி ஆம்மத்ரதோ மது கோ கோப தக்து ஏறக அதுகும்லவா லின்கி ஹூவசே மசி சங்கோ மதுத புலப் காம் ஜல்லக தம்மனி மது கடான உய் ஹும்தாங் மதக்த ஹும்தாங்கி அஹோபத லைதிவா மந்தோ ஹங்கோய் மச்சாதுன சித் நான் ஊரி லீலதுதி பிராமன் ஹாலகே ஹைத ஹூ காம் தல்லமக இரேன் சச்சிவா ஹங்கோயசே மசின கலி விஷ்ணு விஷ்ணு கரிகும்ப ஐ குரு தேவசே மசி மசி லீலசின காம் தல்லமிவா சிகும்லவா சங்கோமசே ஹூ காம் தல்லபி சங்கோமசே மசி தக்ப தாரகதி சோதனமக்கி ஐ குரு தேவ சிறினை ஐ குரு தேவ சிறதி சோதனா லில்லசின ஐபு பிராலோ ஐபு சாவிகன் அது சீகதமகி சீகதப அமாமலரே குரு தேவகி பிரான் கலம்மகே சும் கல்லேர ஹங்கோயசே மசினா உரா ஹும்தாங்கி கும்தரேரகா பிராமண தக்கத சங்கோமதோ அம்மது குரு குரு குரு குரு குரு குரு குரு தௌவு காலதோ அம்மது மத்தது ஹூகி மயாகதோ மயாயதோ அம்மது மத்தன ஹங்கோயதோ பிராந்தாரே ஹூகி சபு அதுகும் சங்கோம் சபுவதோ அம்மதுதா புலப் லுப்சந்தன பிராந்தாரி ஹங்கு பிராமன் ஜமிகி ஜெய்க லோயரதனா இது லாக்ப மத்தமசே மசித நித்திகி மத்தவுகும் நா ஹா மந்தோ மந்தோ நம்பு கதா இல்லைபகே ஹா மந்தோ மந்தோ அசும் ந கௌபிரி பிராமணா நுமிதுதி நித்தி நுமித் குதிங்கிதி ஹங்குயதோ மாகி மறு அந்த கோங் கோங்கன சிங்தோரே பிராமணி கொஞ்சியன் தாரேகா நச்சி தி பிராமணி கொஞ்சியன் தாரவு ஜொங்கோயது தோலுக்திரி பிராமண கலே ஓ மாது சாவுரக்தனா கரம் அப்பாங்கன் கலாவ கா கலாவனினா ஐ சிதிரமானே ஐபு தாதுவோ மச்சக்கிரி ஹாய்தனா பிராமண கல்லக லைரிங்கை மத்தம் மது மத்த சாவ சானவ தங்கவ மயாமது லாங்குவ மத்தம் ததி சங்கோங்கி பாத்திரதோ மதுதா அதுகும்லவா ஹங்கோயதோ மது லுப்தர ஹெக்லிரம்பா பிராந்தாதல் மத்த மது மக்தத பிராம

அறை மூட்டி எங்களுக்கு ஆயிடு. சாக்லி பாப்பா லோகி மெயின்ல தள்ளி இருந்தே மை சாப்பா உண்டு மாண்டது ஐயே சங்கர் நம்ம சாப்பா உண்டு நீங்களா வச்சு நாங்க முக்த கை கோதி எங்களுக்கு ஆயிடு மை சாப்பா உண்டு மாண்டது.